மாலிகிய ஷெர்காவாரா காவாரும் சோ தர்கேஹா சோ கார்கேஹா ஜித் பஹ சர்வ சுமால்.